0: Sand Dunes with Akshay on Home 92.2 FM. Brought to you by Lulu in Minutes. Shop on the Lulu app and get Lulu Hypermarket delivered in minutes.
1: நீங்கள் கேட்கிறது ஹோம் 92.2 FM. ஹோம் இஸ் எ ஃபீலிங்.
2: யாத்ரிகர் 922 மெட்ராஸ் மெயில்
3: புறப்படும். 922 மெட்ராஸ் மெயில் தமிழ் ஹிட் ஆஃப் தி ஹார்ட்.

0: சங்கரி போற்றி மாதிரி பகவதி அடியில் அங்கோடி மித்திரி அணியனமே.
1: You're tuned into Home 92.2 FM. Home is a feeling.